0: It's 7 o'clock. Up next on Plains Media, it's Kalaban, promoting Tamil culture and language on Plains Media.
1: தமிழ் பசங்களா ரெடியா?
2: ஆமே வைபேத்தே.
1: குதூகலமான கொண்டாட்டம் இனி கலாபம் வானொலியில்.
2: ஆமே சவுண்டேத்தே.
3: உலக தமிழர்களுக்காக கிறிஸ்துவில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு
1: கேட்க தவறாதீர்கள்.
2: ரெடியா மாமே?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். கியோரா நியூசிலாந்து மக்களே, இந்த தடவை வந்து கிரைஸ்ட் சர்ச் ஒட்டாகோன் தனித்தனியாலாம் பிரித்து சொல்ல விரும்பலை. நம்ம எல்லாருமே வந்து அவுட்டிரவாவின்
3: செல்வங்கள்
1: தங்கங்கள் ஐயா எல்லாங்களுமே. இன்னைக்கு நம்ம கூட அரங்கத்தில் நம்ம அரங்கம் அதிரட்டுமே லாவணியா இருக்காங்க. அப்புறம் நான் உங்களோட பெட்ரமாக்ஸ் பிரியா இருக்கேன்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு நல்ல ஒரு அருமையான மாலை பொழுதுல உங்களை எல்லாரும் பார்க்கறதுல சந்தோஷத்துல ஸ்பிரிங் பிறந்தாச்சு, சந்தோஷமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பூக்கள், பூங்கா நகரமே பூத்து குலுங்குது.
1: ஆமா, இது ஸ்பிரிங் அப்படின்னு நீங்க சொன்னதுமே ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நாளைக்கு 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஸ்பிரிங் இன்னொட்டாகி அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கல்ச்சரல் கம்யூனிட்டி ரிக்ரேஷனல் சென்டர் ஹெக்லி பார்க்கில் இருக்கு. அங்கே வந்து வழக்கமாக வந்து 9ஆம் மாதம் சொன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த வெல்கமிங் வீக்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வெல்கமிங் வீக் அதாவது இமிகிரண்ட்ஸ் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறவங்கலாம் வெல்கம் பண்ணுறதுக்கான ஒரு வீக்கு. ஸோ நிறைய தகவல்கள் உங்களுக்கு அங்கே கிடைக்கப்படும். நீங்க அங்க போனீங்கன்னா நிறைய பூத்ஸ் போட்டிருப்பாங்க. வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்காக அங்க பூத்ஸ் எல்லாம் இருக்கும். சோ நீங்க வந்து அங்க போயிட்டா உங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் கிடைக்கும். நிறைய சம்டைம்ஸ் மேபி ஃபுட் ட்ரக்ஸ், ஃபன், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும்.
3: அதனால நீங்க வந்து புதுசா வந்தவங்க மட்டும் இல்ல, நம்ம இங்க இருக்கிறவங்க கூட நமக்கு தெரியாத நிறைய மக்கள் நிறைய விஷயங்கள் வந்து இங்க நடந்துட்டு தான் இருக்கு. புதுசா வந்துட்டே தான் இருக்கு. சோ ஐ திங்க் வி ஷுட் கீப் அஸ் இன்ஃபார்ம்ட். அண்ட் சோ அத அந்த அண்ட் ஆல்சோ ஒரு நெட்ஒர்க்கிங்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். சோ கண்டிப்பா வாங்க மக்களே, வந்து பார்த்து பரவசமடைங்க.
1: எஸ் பரவசமடைங்க. ஆமா, அது நீங்க சொன்னது உண்மைதான் லாவணியா. ஏன்னா வந்து 8 வருஷமா இருந்த இல்ல 10 வருஷமா இருந்த ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, என்னது நீங்க 8 வருஷமா தமிழ் ரேடியோ செய்றீங்களா
3: அப்படின்னு. எக்ஸாக்ட்லி.
1: சோ இந்த மாதிரி நீங்க இவெண்ட்க்கெல்லாம் போனீங்கன்னா தான் எங்களெல்லாம் நீங்க பார்க்க முடியும், நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்க எங்கேயுமே போகாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? சென்ட் ஜான் ஆம்புலன்ஸ் இருக்கும், சென்ட் ஜான் ஆம்புலன்ஸ்ல என்னென்ன சர்வீஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பழைய நம்மளோட போன பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்போம். நீங்க அங்க போய் கேளுங்க. இன்னும் இதை தவிர்த்து வந்து நிறைய சர்வீசஸ் லைக் நியூசிலாந்து போலீஸ் என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, ரெட் கிராஸ் என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய சொசைட்டிஸ் இருக்கு.
3: அதாவது நிறைய வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி
1: நிறைய இருக்கு. அப்புறம் வந்து நான் ரீசன்ட்லி ஒரு விஷயத்த பார்த்தேன், பீட்டோ, PEETO. ஸோ பீட்டோ அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் லேர்னிங் சென்டர். ஸோ லெட்ஸ் ஏ வந்து இங்கிலீஷ் தெரியாம யாராச்சும் இருக்கீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அங்கே போயிட்டு ஆங்கில மொழி கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. சிலது வந்து பெய்ட், சிலது வந்து ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு மேல் விவரங்கள் தெரியணும்னா எல்லாமே கூகுளில் இருக்கு, கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்ன இவெண்ட்ஸ் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.ccc.govt.nz அதாவது கிரைஸ்ட் சிட்டி கவுன்சில் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு என்னென்ன நடக்குது, எது நடக்குது அப்படின்னு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதம் வந்து ரொம்பவே ஒரு எக்ஸைட்ட இல்லை அதாவது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமாயன் த டேல் ஆஃப் டூ கிங்ஸ். ஸோ அங்கே வந்து ரொம்ப அழகழகான பெண்கள்லாம் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. காஸ்டியூம்லாம் கொடுத்தாச்சு எல்லாருமே செட். லைக் போன வாரம் தான் வந்து மேக்கப்பு எல்லா அக்சசரிஸ்லாம் போட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 540 சீட்ஸ் டிக்கெட்டும் புக் ஆயிடுச்சு, சோல்ட் அவுட்டே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்களாம் நினைச்சாலும் வர முடியாது. ஸோ டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து இன்னும் மேபி அடுத்த வருஷம் ராமாயணுக்கு பதிலாக நாங்கள் மகாபாரதம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி லாவணியா, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நான் என்ன சூப்பராக இருக்கேன். இந்த இயர் இந்த டைம் ஆஃப் த இயர் வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு குதூகலமாயிடும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது, நிறைய வெயில் இருக்கும், நிறைய பூ இருக்கும், நிறைய பியூட்டி எங்கே திரும்பினாலும்
1: நிறைய சளி பிடிக்கும்,
3: நிறைய

0: ஃபீவர் வரும்,
1: அதெல்லாம் வரும், எலர்ஜி வரும், அதெல்லாம் வரும் போவோம், அதுக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது.
0: பட் சப்போமேட்டர் சால்ட் வாட்டரா?
1: எஸ் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த மாதிரி வரல, வராது. எங்க ஹஸ்பண்டுக்கு அது போவோம். போன வருஷத்துல இருந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வந்தப்ப இல்ல, பட் இப்ப வந்து எப்படி சொல்றது, தும்பி தும்பி தும்பி தும்பி பயங்கரமான ஒரு தும்பல்,
0: தும்பி தும்பி துள்ளல்லோ. தப்பா தப்பு தப்பு தப்பா அந்த பாட்டோட மியூசிக்ல பாடுறேன் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம் லாவண்யா?
1: என்னத்தை பத்தி பேசுவோம்? அகெய்ன் ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பேசுறோம். நம்மளோட எல்லா வாழ்க்கையிலும் நடந்துட்டு இருக்க டாபிக். அதுல வந்து எப்படி சொல்றது, ஐ திங்க் எவ்ரிபடி கேன் ரிலேட் டு திஸ். ஸோ இதுல என்ன நம்ம இப்ப டாபிக்கோட என்ன டாபிக் அப்படின்னாக்கா, ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் ரியலா இல்ல ரியல் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது
0: அதாவது ஆன்லைன்ல மீட் பண்ற நபர்கள் பேசுறோம், இந்த பெண் நண்பர்கள், ஐ மீன் பென் மீன்ஸ்
1: பென் பல்ஸ்,
0: பேனா நண்பன்,
1: அதான் பென் பல்ஸ்.
0: எஸ் பேனா நண்பன் நல்லதா இல்ல வந்து
1: கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு இங்க பேனாவே இல்ல.
0: ஆமா அதேதான். சோ இது நல்லதா அப்படிங்கிற மாதிரி, ஓ அதனாலதான் அதுக்கு பேனா நண்பன் பேரா லெட்டர் போட்டு
1: பேசிக்கிறது.
0: பட் லெட்டர் போட்டு பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி அவங்கள தெரிஞ்சிருக்கும்?
1: நான் வந்து சின்ன பிறந்த போது, அதாவது ஒரு ஐ திங்க் ஐ வாஸ் ஸ்டார்டிங் 8 அந்த அந்த மாதிரி அந்த அந்த ஏஜ் குரூப்ல, அப்ப வந்து மாஷான்னு ஒரு ஒரு மேக்சின் இருக்கும். ஓகே, அது வந்துட்டு இந்தியாவில், பட் அது வந்து இட்ஸ் அ ஃபாரன், இட்ஸ் அ கொலாபரேஷன் வித் ஐ திங்க் ஜாப்பனீஸ் அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோட ஒரு கொலாபரேஷனில். ஸோ அங்கே வந்து வி வில் ஹாவ் பென் பால்ஸ், வி வில் பி ஏபிள் டு கனெக்ட் வித் வித் சில்ட்ரன் த சேம் ஏஜ் இன் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஸோ வி யூஸ் டு, ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய பென் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அது உட்காந்து நம்ம லெட்டர் எழுதுவோம், நம்ம ஊரில் என்ன இருக்குது, என்ன நடக்குது, அதை பற்றி நம்ம அப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம அதாவது இப்போ வந்து நம்ம இன்டர்நெட் இருக்குது, நமக்கு வந்து டக்குன்னு நம்ம ஜப்பானில் ஒரு நாள் எப்படி இருக்கும் நம்ம நம்மளால் வந்து டப்பன் போட்டு பார்க்க முடியும், இல்லை வந்து யூரோப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும், இல்லை அண்டார்டிகாவில் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். பட் அப்போ வந்து அந்த மாதிரி வசதிகள் கிடையாது. ஸோ இப்போ ஏதாவது அவங்க எப்படி தெரியும்னா, ஸோ வி ஹேட் டு ரைட், ஸோ ஓகே எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கும், அப்போ உங்கள் வீட்டில் வாட் இஸ் அ நார்ம் ஆஃப் அ நார்மல் டே எப்படி இருக்கும், அந்த மாதிரி, இல்லை படிப்பு எப்படி இருக்கும், இல்லை வாட் இஸ் யுவர் ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க, ஃபேமிலியா என்ன பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் டு
0: என்ன பண்ணா உனக்கு என்னடா அப்படின்னு கேட்குற காலகட்டத்தில் இப்போ இருக்கும்.
1: ஆமா, ஸோ அப்போ வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி, பிகாஸ் நமக்கு தெரியாது.
0: ஆனா இன்னமும் சில பேர் அப்படி இருக்காங்க, இப்ப ஃபேஸ்புக்ல they just wanted to make friends. சில பேர் வந்து தப்பா பேசுறதுக்காகவே வருவாங்க, பட் வந்து சில பேர் வந்து இன்னுமே வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம 2026ல இந்த நிறைய இந்த தேவையில்லாம இந்த ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட இப்படி நச்ச நச்சன்னு பேசி பேசி, இப்ப எனக்கு அந்த சாப்பிட்டீங்களாங்கிற மெசேஜ் வந்து எப்படி இருக்குன்னா, இப்ப நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா வாங்கிக்கவா போறேன், வாங்கி கொடுக்கவா போறேன் இல்ல தானே. சோ பிகாஸ் சி தே ஆல் ஹாவ் எ ஹிடன் அஜெண்டா சம்ஹவ், ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் them like 99.99% germs madri okay so adanal vandu idu vandu sila girls um irukanga ipala girls me vandu nariya guys ah vandu scam pandrathu idala vandu irukuda. So okay, online friend ah real friendship ah appdin keta rendu tarappume or madri madri. தூரத்துல வாழ்றனால நம்மளுக்கு நம்மளோட ரியல் ஃப்ரெண்டே இப்ப ஆன்லைன் ஃப்ரெண்டா தான் ஆயிட்டாங்க.
1: சோ
0: அதனால ஆமா அன்ஃபார்ச்சுனேட்லி, சோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தாண்டி லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளாம், ஆனா அதை எப்படி தக்க வச்சுக்கிறோம் இப்படிலாம் இருக்கு. பட் நம்ம நேர்லயே பார்க்காத நம்ம
1: யாருமே தெரியாத அந்த பர்சனா இல்ல அந்த ஒரு பொம்பளை ஆம்பளையா இல்ல ஆம்பளை பொம்பளையா இல்ல என்ன வயசான எதுவுமே நமக்கு தெரியாது ஆக்சுவலா.
0: ஆமா, அந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: எக்ஸாக்ட்லி,
0: ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க நேர்ல பாத்திருப்பீங்க, பழைய
1: கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஸ்கூல் மேட்ஸ் இருக்கும், வர்க் மேட்ஸ்,
0: பக்கத்து வீட்டுக்காரன்,
1: ஆல் தட். ஏன்னா அது நீங்க அவங்களை நேரா பார்த்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம முன்ன வந்து ஸ்கைப் வந்தது, ஸ்கைப் வந்த புதுசில் நீங்கள் பேசியிருக்கீங்களா ஸ்கைப்பில்?
0: இல்லை, எங்கள் அம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கேன்.
1: ஓகே, ஸ்கைப் நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ ஸ்கைப் வாஸ் அப்போ தான் வந்திருந்தது. ஸோ அப்போ வந்துட்டு ரேண்டம் பீப்புள் வில் கம்யூனிகேட் வித் யூ அண்ட் சே ஹாய், பேசலாமா, வாட் எவர், லைக் ஆர் இங்கிலீஷ் தான் மோஸ்ட், பிகாஸ் ஐ வாஸ் இன் ரொமேனியா அந்த டைமில். பட் எனக்கு வந்து பேசிக்காக அந்த மாதிரி நான் சில பேர்கிட்ட பேசியிருக்கேன், பட் எனக்கு வந்து சில கிரவுண்ட் ரூல்ஸ் இருக்கும். அதாவது ஐ வில் நாட் டாக் டு மேரிட் பீப்புள், மேரிட் மென் 100% ஐ வில் நாட் டாக் டு. அது வந்து நான் தட் இஸ் மை பேசிக் கிரவுண்ட் ரூல், ஐ வில் நாட் டாக், பிகாஸ் நம்ம வந்து